தேவ தேவ கலையாமி சுவாதி திருநாளர ரச்சனை மாயா மாளவகவுளராக ரூபகத்தாளதலிதே. தேவ தேவ கலையாமி செட்டு மாயா மாளவகவுளராக ரூபகத்தாள ரிட்டன் பை சுவாதி திருநாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசீறு ஹாசன பிரியை தொடங்கும் புலியூர் துரசாமி ஐயர் கீர்த்தனை, நாட்டை ராகம் ஆதித்தாளம்.
2: We now present a Veena recital by Meenakshi Somasundaram. She is accompanied on the mridangam by K.V. Prasad. She begins with Sarasi Ruhasana Priye in Rag Naatai set to Aditaal, a composition by Puliyur Duraiswamy Ayyar.

0: நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Naatai, you just heard a composition by Puliyur Duraisamy Iyer.
0: அடுத்து ஸ்ரீ சத்யநாராயணம் என தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி சுபபந்தராளி ராகம் ரூபகதாளம்.
1: She now presents Shri Satyanarayanam in Rag Subapanthuvarali Satyarupakam Thal, a composition by Muthuswami Dikshithar.

0: சுபபந்துவராளி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் கிருதி கேட்டீர்கள்.
1: இன் ராக் சுபபந்துவராளி, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை முத்துசாமி தீட்சிதர்.
0: மறுக்கேளரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம்.
1: ஸ்ரீராம் பிரசன்ஸ் தியாகராஜர் காம்போசிஷன் மறுக்கேளரா இன் ராக் ஜெயந்தஸ்ரீ செட் டு ஆதி தாள்.

0: ஜெயந்த ஸ்ரீ ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Jayanta Shri, that was a composition by Thyagarajar.
0: ராகம் டிடிஹெச்சில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை ஒளிபரப்பப்படுகிறது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இனி எவரி மாட்ட என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by Meenakshi Somasundaram. She is accompanied on the mridangam by KV Prasad. She continues with Yevari Mata in Ra Kambodi set to Adi Thal, composition by Thyagarajar.

0: இதுவரை மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். கேவி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to Aveena recital by Meenakshi Somasundaram. She was accompanied on the Mirdangam by KV Prasad.
0: Padaippu, Chennai Vanuli Nilayam, Ragam DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum Idada Oliverappu, Ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: இந்தியன் மியூசிக்.
1: இப்பொழுது பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகசுர இசை கேட்கலாம். சார்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். முதலில் நிரவதி சுகதா என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம், ஆதித்தாளம்.
0: We now present a Nagaswaram recital by Padiyanallur E. Pani. He is accompanied on the tavil by Sathambadi S. Nagarajan. He begins with a Thyagarajar composition, Niravadi Sugada, in Rag Ravichandrika, set to Adital.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத வரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime.

0: ரவிச்சந்திரிகா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: இன் ராக் ரவீந்திரிகா, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: அடுத்து சாமோதம் சிந்தையாமி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி சுத்த தன்யாசி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.
1: He now presents Samodam Chintayam, a composition by Swati Thirunal in Rag Sudha Danyasi set to Misra Chaputal.

0: சுத்ததன்யாசி ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதி கேட்டீர்கள்.
1: In Rag Suddhadanyasi, that was a composition by Swathi Thirunal.
0: கலைமகளே என்று தொடங்கும் எம்எம் தண்டமணி தேசிகர் பாடல் சரஸ்வதி ராகம் ஆதி தாளம்.
1: He now presents a composition by MM Dandapani Desar, கலைமகளே in Rag Saraswati set to ஆதி தாள்.

0: சரஸ்வதி ராகத்தில் எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடல் கேட்டீர்கள்.
1: In Rag Saraswati, there was a composition by M.M. Dandapani Desikar.
0: ராகம் டிடிஎச்சில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. சாத்தம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். அடுத்து வரலட்சுமி நமோஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை கௌரி மனோகரை ராக ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Nagaswaram recital by Padiyanallur E. Pazhani. He is accompanied on the tabla by Sathambadi S. Nagarajan. He continues with Varalakshmi Namostute, a composition by Mysore Vasudevachar in Rag Gauri Manohari set to Rukam Tal.

0: கௌரி மனோகரி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: என் ராகம் மனோகரி, that was a composition by மைசூர் வாசுதேவாச்சார்.
0: இதுவரை பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாத்தம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்.
1: On ராகம் 24/7 DTH, listening to a நாகஸ்வரம் recital by பாடியநல்லூர் இ பழனி. He was accompanied on the தவில் by சாத்தம்பாடி எஸ் நாகராஜன்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் DTH, என் நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஈ காயத்ரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 DTH எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஈ காயத்ரி. ஷி இஸ் அகாம்பனிட் பை சேர்த்தலா ஸ்ரீ ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் த கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் சித்தி விநாயகம், முத்துசாமி தீட்சிதர் கிருதி, ஷண்முக பிரியா ராகம், ரூபகதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் சித்தி விநாயகம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் என் ராக் ஷண்முக பிரியா, செட் டு ரூபக்தாள்.

இனி ஹிமகிரி தனையே, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஹிமகிரி தனையே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் சுத்ததன்யாசி செட் டு ஆதிதாள்.

இனி ஞானமொசகராத தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு ஞானமொசகராத கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்வி கல்யாணி செட்டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இ காயத்ரி அவர்களின் வீண இசை. சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி இ காயத்ரி. ஷி இஸ் அக்கம்பனிட் பை சேர்த்தல ஸ்ரீ ஆர் அனந்த கிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் த கட்டம். இனி ஒகபரி கொகபரி அன்னமாச்சார் சாகித்யம், கரஹர பிரியா ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஒகபரி கொகபரி, அன்னமாச்சார்ஸ் காம்போசிஷன் இன் ராக் கரஹர பிரியா செட் டு ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக அன்றி உலகம் ஆண்டாள் திருப்பாவை. The concert concludes with அன்றி உலகம் ஆண்டாள் திருப்பாவை.

நேயர்கள் இதுவரை கேட்டது இ காயத்ரி அவர்களின் வீணை இசை. சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சி.